பாண்டா இருக்கே விஜயதுங்க அங்கே பத ரச்சனையா நிமல் பெரேரா விசின் சங்கீத வக்கரா யுக காயனே விசாரத சுனில் எதிர்சிங்கன் சமகிங் விசாரத நீலா விக்ரமசிங்கன்.